அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்

0: வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: It's like we're playing live, guys. We're rolling.

0: become one of those rapidly growing groups who have the audacity and courage to believe that we actually can change the world.
1: Technology, entertainment, design, and much more. TED Talks brings you inspiring presentations from speakers across the world. Hear activists, experts, and thought leaders sharing their ideas and stories. Wednesdays at 10 past 2pm, only live and only on Planet FM.
2: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.

0: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியில் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியாக பங்கு பெற்றிய தாரிணி கோணேஸ்வரனுக்கும் ஜே விக்னா திவாகரனுக்கும் சங்கநாதம் பாண்டியின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல சிறார்கள் அனுப்பியிருந்த போதிலும் நேரமின்மையினால் அதனை ஒளிபரப்ப முடியாமைக்காக வருந்துகிறோம். அடுத்ததாக வெலிங்டனில் இருந்து சிவயோகம் கந்தவனம் அல்லது நவராத்திரியை பற்றி எழுதிய கட்டுரையை எமக்கு வாசித்திருக்கிறார் திருமதி பிரியா ஸ்ரீதரன்.
2: வணக்கம். வெலிங்டன் சிவயோகமதி கந்தவனம் அவர்களின் கட்டுரை. நவராத்திரி. நவராத்திரி என்ற பெயர் வழங்கினாலும் விஜயசதமியையும் சேர்த்து 10 நாட்கள் கொண்டாடப்படும் பெண் தெய்வ கும்ப வழிபாடாகும். சக்தியை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி வழிபடும் விழா. சத்தியநாராயணத்தில் புரட்டாதி மாதத்தில் அமாவாசையை தொடர்ந்து வரும் 9 நாட்களும் கொண்டாடப்படும். நவராத்திரி விளையாட்டு காலமானது குற்றமற்ற இடத்தில் புற்று மண்ணில் நவதானியங்களை இட்டு அதன் மீது மண்பானையில் கும்பம் வைப்பது மரபு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய பார்வதியை கும்பத்தில் ஆவாகனம் பண்ண வேண்டும். பிரதமை தொடங்கி நவமி வரையும் உள்ள 9 நாட்களும் பார்வதி, துர்க்கை, இலக்குமி, சரஸ்வதி ஆகிய 4 மூர்த்தங்களையும் கும்பத்தில் கண்டு தொழுது கொண்டாடப்படும். சைவம், சாக்தம், வைணவம் ஆகிய 3 மதத்தினராலும் கொண்டாடப்படும் சிறப்புடையது. பராசக்தியை முச்சக்திகளாக கொண்டு கொலுவத்து வழிபடுவது வழிவழியாக வரும் மரபாகும். கலையார்வம், தெய்வ வழிபாடு என்பவற்றை பிரதிபலிப்பதே இவ்விழாவின் முக்கிய அம்சம். இவ்வழிபாடு ஆலயங்கள், வீடுகள், கல்வி கூடங்கள், வியாபார ஸ்தலங்கள் முதலிய சகல இடங்களிலும் நடைபெறுவதனால் பெரும் பண்டிகையாக வழங்கப்படுகிறது. மக்கள் நல்ல வண்ணம் வாழ வீரம், கல்வி, செல்வம் 3 தேவை. அதனாலே முதல் 3 நாட்களும் வீரத்துக்கு அதிபதிவான துர்க்கை வழிபாடாகவும், அடுத்து வரும் 3 நாட்களும் செல்வத்தை தருபவளான இலக்குமி வழிபாடாகவும், இறுதி 3 நாட்களும் கல்வித்துவமான சரஸ்வதி வழிபாடாகவும் கொண்டாடி வருகின்றார்கள். இறுதி 9 நாளை மகாநவமி என்பர். அன்று சரஸ்வதி விசேஷ பூசைகள், வீடுகள், பாடசாலைகள், வியாபார தலங்கள் என சகல இடங்களும் கலை உணர்வுடன் கொண்டாடப்படும். கலையை தெய்வமாக போற்றுபவர்கள் சரஸ்வதி பூசை என்றும், தொழிலாளர்கள் ஆயுத பூசை என்றும் அழைப்பர். போர்த்தேங்காய் அடித்தல், கிராமிய விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என ஆன்மீக உணர்வுடன் அறிவுபூர்வமான உணர்வும் கலந்து எழுச்சி விழாவாக பிரணமிக்கும் பண்டிகையாகின்றது. 10 நாளான விஜயசதமி மானம்பு என்றும் வெற்றி திருநாள் என்றும் சொல்லப்படும். பராசக்தி மகிடாசுரனை வெற்றி கொண்ட தத்துவம் புகட்டும் கதையை சொல்வது. அன்றைய தினம் ஆலயங்களில் வன்னிமரம் அல்லது கன்னி வாழையை மகிடாசுரனாக பாவித்து துணித்து அதனை கொன்ற பாவனையை காட்டப்படுவர். விஜயதசமி அன்றுதான் தேவி சாமுண்டி அந்தி வேளையில் மகிடாசுரனை அளித்தாள். நவராத்திரி 9 நாளும் தேவி ஊசி முனையில் நின்று தவம் செய்ததால் அந்நாட்களில் ஊசி நூல் எடுத்து தைத்தலும் தவிர்க்கப்படுவதாக ஐதீகம். மகிடம் என்றால் எருமை, அது தாமச குணத்தை குறிப்பது. தாமச குணத்தை வென்று சாத்விய குணத்தை பெற்ற தத்துவத்தை குறிக்கும் திருநாள் ஆகும். இத்தினத்தன்று ஆயுதங்களை கையாள்வதில்லை. விஜயதசமி ஆயுத பூசையை செய்யும் திருநாளாகவும், புதுவேளை வித்தியாரம்பம் செய்யும் சுப நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது. அதங்களில் 9 தினங்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைசி 3 நாட்களான சப்தமி, அட்டமி, நவமி நாட்கள் விரதம் இருந்தால் 9 நாட்கள் விரதம் இருந்த பலனை அடைய முடியும் எனவும், அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்தால் கல்வி, செல்வம், ஆரோக்கியம் என்றவற்றை பெற முடியும் என்றும் நம்புவார்கள். தாமச குதர் வெற்றியையும் மகிடாசுரன் வதை மலை நீக்கத்தையும் குறிக்கின்றது. அசுரன் மலத்தின் உருவகம். கும்பத்தின் கீழ் நவதானியங்கள் முளைக்க வைத்தல் ஊரின் செழிப்பை பிரதிபலிப்பதாகும். பயிர் செழித்து ஓங்கி வளர்ந்தால் சுபிட்சத்தை குறிக்கும் என்பர். கொருப்பொம்மைகள் பஞ்சபூதங்களை பிரதிபலிக்கும். கொருப்படிகளும் 3, 5, 7, 9 என ஒற்றி எண் வரிசையில் தத்துவ அடிப்படையை கொண்டவையாக அமைகின்றது. பொய்மைகள் வைப்பதும் ஒழுங்குமுறையில் இருத்தல் வேண்டும். 3 படியாயின் முதல் படியில் கடவுள் பொம்மைகளும், 2 படியில் உயிரின பொம்மைகளும், 3 படியில் தாவர பொம்மைகளும் வைத்தல் வேண்டும். நமது சமயம் அர்த்தம் உள்ளது. எந்த ஒரு கொள்கையிலும் ஒரு அர்த்தம் புதந்திருக்கும்.

0: கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றி ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போம் மாணவர்களே.
1: கூத்தே உன் பெண்மை அழகு, பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய நூலின் தொடர்ச்சி. நொண்டி நாடகத்தை நாம் இறுதியில் சிறிது மாற்றியிருந்தோம். அதில் வரும் நொண்டியால் ஏமாற்றப்பட்ட செட்டியாரின் மனைவி நொண்டியை மன்னிப்பதாக ஒரு மாற்றம் செய்திருந்தோம். அதில் பெண்மை முதன்மைப்படுத்தியிருந்தோம். நாடகத்தின் இறுதியில் அரசன் நொண்டிக்கு ஏற்ற தண்டனை வழங்க அவனின் ஊனத்தையும் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட மன ஊனத்தையும் அரசனுக்கு விளக்கிய செட்டியாரின் மனைவி நொண்டியை மன்னிக்கும்படி கேட்கிறாள். அரசன் மதியூக மந்திரியை விட பெண்ணே சிறந்த அறிவுடையவள் என்பதை ஒப்புக்கொள்வதாக நாடகம் முடிகிறது. பெண்ணியம் பேசாவிட்டாலும் பெண்ணை முதன்மைப்படுத்துவ

0: இந்த நாடகம். இந்நாடகத்திற்கு நாம் தபேலா, மத்தளம், ஹார்மோனியம், வயலின் பாவித்தோம். ஒரு அழகிய இசை நாடகமாக அது வந்தது. இப்படி தென்மூடி கூத்து ஒன்று கூத்து ஒரு புது ஆக்கம் பெற்றது. இது இன்னொரு மீளுருவாக்கமாகும். இது காலையில் நடைபெற்ற சர்வதேச இசை விழாவில் பங்கு கொண்டது. சிங்கள மக்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் மட்டக்களப்பின் தென்மோடி இசையும் ஆட்டமும் கலந்து இன்னொரு வடிவம் அறிமுகமானது, பெரிய வரவேற்பையும் பெற்றது. கூத்து முறையை பின்பற்றி நான் செய்த இன்னொரு புத்துருவாக்கமே காண்டவத கணம். இந்நாடகம் சூழல் பாதுகாப்பு எனும் கருவை மையம் கொண்டதாகும். அதே நேரம் இது மனித மனம் படும் அவஸ்தையை கூறுவது. காண்டவ வனத்தை தகனம் செய்த போதும், மகாபாரத யுத்தம் செய்த போதும், தன் கலைகளால் அழிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்களின் அழிவை நினைத்து மனமழுந்தும் அர்ஜுனனின் துயரத்தையும், மூன்றாம் உலக யுத்தத்தின் போது தான் கண்டுபிடித்த அணு கொள்கையில் உருவான ஆயுதங்களால் இறந்த இலட்சக்கணக்கான மனித உயிர்களை நினைந்து துயருறும் ஐன்ஸ்டீன், அப்துல் கலாம் ஆகிய அணு விஞ்ஞானிகளின் மனநிலையை இந்த நாடகம் காட்டுகிறது. அந்த காண்டவ தகனம் எனும் காடழிப்பினால் எழுந்த மகாபாரத யுத்தத்தையும், இன்று மூன்றாம் உலக நாடுகளின் காடுகளை அழித்து தொழிற்சாலைகளை உண்டாக்கும் சர்வதேச கார்ப்பரேட் கம்பெனிகளின் போட்டியினால் வரவிருக்கும் மூன்றாம் உலக யுத்தத்தையும் ஒரு புள்ளியில் இணைக்கிறது இந்த நாடகம். இவ்வகையில் அது சர்வதேசிய பிரச்சனை ஒன்றை பேசுகிறது. இதற்கு நான் மலேக தப்பு, அதனடியாக எழுந்த தப்பாட்டம், மட்டக்களப்பு வடமோடி ஆட்டங்கள், அதற்கு பின்னணியாக வேகம் மிக்க தாளக்கட்டுகள், அதற்கு இசைவான மத்தள இசை, அத்தோடு கர்நாடக இசையையும் கையாண்டேன். இது சிங்கப்பூரில் காணொளியாக காட்டப்பட்டது. இது சர்வதேச நாடக நடன விழாவில் கொழும்பில் மேடையேறியது. கூத்தின் அடியாக வந்த இன்னொரு புதிய மேலுருவாக்கம் இது. 2011 நோர்வேயில் வதிந்த தமிழ் கலைஞர்களுக்கும் லிபனான், பாகிஸ்தான், எரித்ரியா, அமெரிக்கா, ஸ்காட்லாந்து என தமிழ் அறியாத கலைஞர்களுக்கும் கூத்து பழக்கி அதன் அடியாக ஒரு கூத்து நாடகம் நானும் பிரளனியும் செய்தோம். இதில் எம்முடன் மோகனதாசும் இணைந்து கொண்டார். அது உலகம் வெப்பமடைதல் சம்பந்தமான கருவை கொண்டது. இதில் வரும் கடல் எண்ணெய், பாடம் மீன், இயற்கை எண்ணெய் ஆகிய பாத்திரங்கள் வடமூடிய தாளக்கட்டில் அனுபவமாகின்றார்கள். கூத்தின் வரவு தரு சொல்லி தம்மை அறிமுகம் செய்கிறார்கள். இதில் வரும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பாய்ந்து ஓடும் வெள்ளத்தை பனிக்கட்டிகளாக மாற்றும் காட்சி வடமூடிய ஆட்டத்தில் அமைக்கப்பட்டது. இது நவீன ஒளி வசதி படைத்த, ஒளி வசதி அமைந்த நோர்வே ஒபரா தியேட்டரில் காண்பிக்கப்பட்டது. கூத்தின் ஆடலும் பாடலும் அந்த பிறநாட்டவர் உடல் மொழியிலும் குரல் வழியிலும் வருகையில் இன்னொரு சுவை தந்தது. இதில் முதன் முதலாக கூத்து பாடல்களுக்கும் ஆடல்களுக்கும் சசகுமன் வாசித்த கதை ஒன்று இன்னும் ஒன்றிருக்கிறது. அவ்வாத்தியம் கூத்திசைக்கு மேலும் மெருகூட்டியது. மட்டக்களப்பின் குக்கிராமங்களுக்குள் ஆடப்பட்ட ஒரு கூத்து சர்வதேச உபயர் அரங்கில் சர்வதேச கலைஞர்களால் ஆற்றுக செய்யப்பட்ட கதை அது. அதனை பெரும்பாலான நோர்வேஜிய மக்களும் அங்கு வாழும் தமிழ் மக்களும் பார்த்து மகிழ்ந்தனர். அவ்வாண்டு அங்கு நடைபெற்ற நோர்வே சுதந்திர தின விழாவில் இதில் வரும் சில கூத்தாட்ட காட்சிகள் காட்டப்பட்டன. ஒஸ்லோவில் உள்ள சிறந்த வழி அரங்கில் பல்லாயிரக்கணக்கான நோர்வே மக்களின் கரகோசத்தை இது பெற்றது. இது இன்னொரு வகை கூத்தின் மேலுருவாக்கமாகும். இதற்கு நமக்கு உதவியர் வாசுகி ஜெயபாலன் அவர்கள். பேராசிரியர் மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
1: இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
2: Your interests on planetaudio.org.nz.
3: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: நிகழ்ச்சிகள் தான் பல்சுவை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழ்நாட்டின் இதய துடிப்புகளை வான் அலைகளில் தவழ்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த

0: அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
2: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய நாளை காண்பதே ஆண்டவருடைய கிருபை தானே, அது தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. நாம் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் துதித்து கொண்டே இருக்கணும். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான்

உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்று சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ பயப்படாதே. பயப்படுகிற சூழ்நிலை தான் நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ள பயத்தை கலக்கத்தை கொண்டு வருகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உலகம் பயப்படலாம், உலகம் கலங்கலாம், உலக மக்கள் பயப்படலாம் கலங்கலாம், நீ பயப்படாதே, நீ பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ என்னுடைய மகனாக மகளாக இருக்கிறல்ல, என்னை உன் வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறல்ல, அதனால நீ பயப்படக்கூடாது. நான் உனக்கு துணையாய் கூட இருக்கிறதுனால நீ பயப்படக்கூடாது என்று அன்று சொல்லுகிறார். பயப்படுகிற காரியங்கள் நம்மளை சுற்றில நடக்கத்தான் செய்யும். இப்பொழுது கூட நீங்க பயப்படுகிற சூழ்நிலையில தான் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே என்று சொல்லி உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். சொல்லிட்டு ஏன் பயப்படாம இருக்கணும் அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பயப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உலக மக்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை நிச்சயம் இல்லாததுனால தான் பயம் கலக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ வாழ்க்கை போகிறது என்பதாக பயந்து பயந்து வாழ்வாங்க. நமக்கு அப்படி அல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அதனால நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. அவர் கூட இருந்து என்ன செய்வாராம், மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன தெரியுமா, முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். எந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு பலம், ஒரு வல்லமை நமக்கு தேவை. இது கடைசி காலம், சாத்தான் அதிகமாய் போராடுகிற ஒரு காலம். எபேசியர் 6 அதை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது கடைசி காலம், சாத்தான் பலவிதமாய் தெய்வ பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுகிற பலமான யுத்தம் பண்ணுகிற காலம் இது. அதனால எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வலிமையில பலப்படுங்கள். நீங்க பலமுள்ளவளாய் இருக்கணும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற பலம், சாத்தானை எதிர்கொள்ளுகிற ஒரு பலம், நீங்க பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு பலம், அது உங்களுக்கு தேவை. நம்ம எங்க போறது பலனுக்கு? ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். அதாண்டு சொல்ற, நான் உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன். நீங்க பலவீனர் என்று சொல்லலாம், ஆண்டு சொல்ல நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது, அது வந்து 74வது வருஷம், கிட்டத்தட்ட 52 வருஷத்துக்கு முன்னால, நான் சொன்ன, ஆண்டவரே நான் ஒரு வாலிபன், ரொம்ப பலவீனம் உள்ளவன், என்னால எல்லாம் தைரியமா ஊழியத்துல நிக்க முடியும்னு என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்க எனக்கு கூட இருந்த நடத்துறத வர, உங்களை நம்பி வர, என்ன நம்பி என்னால வர முடியாதுன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி நடத்துவேன், நான் கூட இருப்பேன், என்னை நம்பிவான்னு சொன்னார். அவர் கொடுத்த பலத்தினாலதான் இத்தனை ஆண்டு காலம் நான் ஓடி வந்து இத்தனை வருஷத்தை கடந்து வர முடிந்தது. அவர் என்னை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்துவார். அவருடைய பலம் எப்படி வருகிறது? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. தேவன் தம்முடைய ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார். அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துட்டா பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்குள்ளே வரும். எந்த பிரச்சனைகளையும் தைரியமாய் சந்தித்து மேற்கொள்ளுகிற ஒரு பலன் உங்களுக்குள்ளே உண்டாகும். எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு உரதமாய் எழுப்பி போராடினாலும் யுத்தம் பண்ணினாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி முன்னேறி போகிற பலம் உங்களுக்குள்ளே உண்டாகும். எத்தனை பிசாசனுடைய கிரியைகள் உங்களுக்கு உரதமாய் எழும்பினாலும், உங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, உங்களுடைய ஊழியத்துல சாத்தான் எத்தனை விதமான போராட்டங்களை உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க, பலம் உள்ளவளா நிற்பீங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை மேற்கொள்வீங்க. அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் ஆண்டு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ பயப்படாத, எனக்கு தெரியும் உன்னை எப்படி பலப்படுத்தணும்னு, நான் உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் ஆண்டு சொல்லுகிறார். அதுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாராம். நான் கடந்து வந்த பாதையில சோர்ந்து போன பல சமயங்கள்லாம் உண்டு.
இனி அவ்வளவுதான் ஊழியம் முடிந்ததுன்னு நினைக்க

இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. அப்பெல்லாம் எனக்குள்ள இருந்து ஒரு சத்தம், நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன். எனக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசி பேசி பேசி பலப்படுத்தி பலப்படுத்தி தான் இத்தனை வருஷம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிறார், மகளே பயப்படாத, மகனே பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். முதலாவது நம்மை பலப்படுத்துகிறார், ரெண்டாவது நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன் என்பதாய் அன்று சொல்லுகிறார். ஏத்த நேரத்திலே அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற, உதவி செய்கிற ஒரு தேவன். அவர் ஆச்சரியமா உதவி செய்வார். சில சமயத்துல மனுஷருடைய உதவி விருதாவாகிவிடும், அப்ப நம்ம கலங்குவோம், யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று. நீங்க கூட நினைக்கிறீங்கல்ல, இந்த பிரச்சனையில யார் உதவி செய்வாங்க, இந்த தேவையில எனக்கு யார் உதவி செய்வாங்க, இந்த நெருக்கத்தில் எனக்கு யார் உதவி செய்வாங்க, எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்குதே, எனக்கு உதவி செய்ய முன் வர்றவங்களால முடியாத சூழ்நிலை வந்துருது, என்ன பண்ணுன்னு கலங்குறீங்கல்ல. நீ எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி வரும் என்று சொல்றாரு. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஐ வில் ஹெல்ப் யூ. நீங்க ஒரு பக்கம் உதவி எதிர்பார்ப்பீங்க, அந்த வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டுரும், யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, நம்பினவங்க எல்லாம் மறந்து போயிட்டாங்களே, நீ சம்பந்தமே இல்லாத ஆட்களை கத்தர் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய கண்கள் அவர் மீது மட்டும் பதிந்திருந்தா போதும். நீங்க அங்கங்க அலையாம தேடாம முழங்கால் போடுங்க, உபவாசம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உம்மிடத்தில் இந்த உதவி எதிர்பார்க்கிற ஆண்டவரே நீ கேளுங்க, அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுங்க, உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார்ல, அப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த பண தேவைக்கு உதவி செய்யுங்க, இந்த வீடு கட்டுகிற காரியத்துக்கு உதவி செய்யுங்க, என் ஊழியத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க, என் பிள்ளைகள் காரியத்துல உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீங்க தான் உதவி செய்யணும். அவரை நோக்கி பாருங்களேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும், கட்டாயம் வரும். அதனால சொந்து போகாதங்க, வாக்கு கொடுத்திருக்கிறார், எந்த காரியத்துல கலங்குறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவியை கத்தர் அனுப்ப போகிறார், அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. மூன்றாவது ஆண்டு சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்பதாக. நான் அவன் கூட இருக்கிற, ஏன் தெரியுமா, உன்னை பலப்படுத்த, உனக்கு உதவி செய்ய, உன்னை தாங்குவதற்கு. சில சமயத்துல நம்ம தளர்ந்து போகும்போது, சில தளர்ந்து போய் இருக்கு, மேல என்னால பண்ண முடியாதுங்க நான் அப்படின்னு வந்து சரிந்து விழுகிற நேரத்தில் ஒருத்தர் வந்து தாங்கின எப்படி இருக்கும். ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன் என்பதாக. அது ஆண்டு சொல்ல, என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். நம்மை தாங்குகிற ஒரு தேவன் அவர். நீங்க கூட இந்த நாளில யாராவது என்னை தாங்கி பிடிப்பாங்களா, நான் வந்து என் வாழ்க்கையில சரிந்து கொண்டே இருக்கிறேன், வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறேன், என் வேலையில ஒரு வீழ்ச்சி, என் பிசினஸ்ல ஒரு வீழ்ச்சி, என்னுடைய படிப்புல ஒரு வீழ்ச்சி, என்னுடைய ஊழிய காரியத்துல ஒரு வீழ்ச்சி, ஐயோ நான் சரிந்து கொண்டிருக்கிறேன், விழுந்து கொண்டிருக்கிறேன், இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதானா, நான் நொறுங்கி போவேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால் உங்களை ஏந்துவாராம். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன், அவர் உங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளுவார், நீங்க விழுந்து காயப்பட அழிந்து போக விட மாட்டார், அவர் கரத்தினால் உங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளுவார். என் வாழ்க்கையில எத்தனையோ முறை அவருடைய கரம் என்னை தாங்கி இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நான் மகிழ்ச்சியோடு அவருடைய ஊழியத்தை செய்ய முடிகிறது. எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கங்கள்ல எல்லாம் முடிந்தது வீழ்ந்தது நினைக்கிற சமயத்துல அவர் தாங்கி பிடித்து என்னை வழி நடத்தி இருக்கிறார். அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, என்னுடைய கரம் உன்னை தாங்கி நடத்தும், என்னுடைய கரம் உன்னை தூக்கி உன்னை பாதுகாத்து நடத்தும், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கரத்தை பாருங்களேன், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய கரம் இந்த உலகத்துல உலாவின நாட்கள்ல அவருடைய கரம் நீட்டி அநேகரை தொட்டு குணமாக்கினார், கரம் நீட்டி அநேகரை ஆசீர்வதித்தார், அவருடைய கரம் நீட்டி பேதுரு தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகும்போது தூக்கினார், இதெல்லாம் பாக்குறோம்ல. அன்றைக்கு அந்த கரத்துல பாருங்க, இயேசுடைய கரத்துல அதுல தழும்புகள் காயம் எல்லாம் இல்லை. ஆனா இன்றைக்கு இப்போ நமக்காக அவருடைய கரம் நீட்டப்படும் போது ஏந்த நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல தழும்புகள் இருக்கும், ஆணி பாய்ந்த தழும்புகள். சிலுவையில் அறியப்பட்ட தன்னை ஒப்பு கொடுத்த போருடைய கையில் ஆணி அடிச்சாங்கல்ல, அந்த

எலும்புகளை போம இருக்கிறது. அவர் தன் சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்தின போது தன் காயங்களை காண்பித்தார். அதெல்லாம் பார்த்துதான் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அவங்க அறிந்து கொண்டு தேவனை துதித்தாங்க. அப்ப அவருடைய கரத்துல அந்த தழும்புகள் இருக்கிறதே, அது எதை ஞாபகப்படுத்துகிறது? ஆண்டவர் பாப்பார், என் மகனுக்காக என் மகளுக்காக நான் காயப்பட்டேன், என் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தேன், அதனால என் மகளை நான் தாங்கணும், என் மகனை தாங்கணும். அந்த காயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவு தான் ஆண்டவருக்கு வரும். அந்த சிலுவையில நமக்காக பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள், பிசாசுடைய தந்திரங்கள் சகலத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தன் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்து காயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அதனால சொல்றார், என் மகனே பயப்படாத, என் மகளே பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கும் போது எதுக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கணும்? இப்போ நீங்க அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க எனக்கு பலன் தருவீங்க, எந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் தருவீங்க, நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, ஏற்ற நேரத்தில் உங்களுடைய உதவி வந்து சேரும் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க உங்களுடைய கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவீங்க நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவது, அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாய்னாலே சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை துதிக்கும் போது அப்படியே நடப்பதை நீங்கள் பார்த்தீங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். சிலுவையில உங்களுக்காக காணி கடாபப்பட்டு கரத்தில தழும்புகள் காயங்களை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நினைத்து, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, நான் அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், இந்த வாக்குத்தத்தின்படியே கூட இருந்து என்னை நடத்த போகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிட்டு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி, இயேசுவே நான் இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன், நான் பயப்படாதபடி தைரியமாக எல்லாவற்றையும் மேற்கொள்ள என் கூட நீங்க இருந்த நடத்துறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா, நீர் இந்த மகனோடு மகளோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் கூட நீங்க இருக்கணும், என் பாவத்தை மன்னிக்கணும், என் உள்ளத்துல வரணும், என் வாழ்க்கையில நீங்க வந்து என் கூட இருக்கணும்னு ஜெபிக்கிறேன். இந்த மகன் இந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அவளுக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பீராக, அவளோடு கூட இருக்கிற அனுபவத்தை கொடுப்பீராக. பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும், அந்த கலக்கங்கள் உள்ளத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தேவ பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். நீர் அவளோடு இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய பிரசன்னம் அவளை நிரப்பட்டும். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி பலவீனமாய் இருக்கிறவளை பலப்படுத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். பயங்கள், பலவீனங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்துவீராக, மனதளவிலே பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியனுடைய வல்லமை நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஒரு புதிய பலன், புதிய வல்லமை இன்றைக்கு அவளை ஆட்கொள்ளட்டும். ஆவியானுடைய பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும். மன சோர்வுகள், கலக்கங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றீர், உதவி செய்வேன் என்றீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அவருடைய குடும்பத்தின் காரியத்திலே உதவி செய்யும், தொழில் காரியத்திலே உதவி செய்யும், பிள்ளைகள் காரியத்திலே உதவி செய்யும், ஊழிய காரியத்திலே உதவி செய்யும். தகப்பனே, அவளுக்கு உதவி செய்யும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவருடைய தேவைகளை சந்திக்க ஒரு ஆசீர்வாதமான வழி திறக்கப்படுவதாக. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை உதவி வரும் என்று விசுவாசிக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிரச்சனை மாறு, தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்வீராக, உதவிக்கான வழிகளை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் சுகமும் பலனும் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரம் அவளை தொடுவதாக, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காக, ஒரு அற்புத மாற்றத்தை பொழுது கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உதவியை அனுப்பி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஏற்ற நேரத்தில் அந்த உதவிகள் அவளை வந்து சேருகிறதற்கு

உனக்காக ஸ்தோத்திரம். என் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னீரேன், இப்பொழுது அவளை தாங்கும். ஆண்டவரே, விழுந்து கொண்டிருக்கிறேன், சரிந்து கொண்டிருக்கிறேன், இனி அவ்வளவுதான் என்று கலங்குகிற இந்த மகனை மகளை தாங்கி பிடிப்பீராக. உம்முடைய தள்ளும்புள்ள கரம் அவளை தாங்கட்டும். இந்த நிமிஷம் முதல் அவர்கள் நிமிர்ந்து நிற்கும்படி அவளை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாத்து தூக்கி நிறுத்தும். அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து உம்முடைய கரம் தூக்கி எடுத்து தாங்கி பலப்படுத்தி நிறுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரை தூக்கி எடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், தாங்கி பிடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் பயங்கள், கலக்கங்கள், சோர்வுகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும், ஒவ்வொரு நாளும் அவளுக்கு அற்புதம் செய்யும். அவள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடப்பதாக. நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை இவர்களுக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இன்று இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்ற மகிழும்படி கர்த்தர் செய்யும். இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கட்டும். இப்படி வாக்குத்தத்த வசனம் நிறைவேறட்டும். அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். நீ கொடுத்த வாக்குத்தத்தை விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். அப்படியே நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தை சொல்லி தேவனை துதிங்க. நீ ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண்பீங்க. அந்த வசனத்தை தினமும் சொல்லி ஸ்தோத்திரித்து நீங்க ஜெபிக்கணும். இந்த வாக்குத்தத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு நடத்துவதாக. ஆமேன்.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில்

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.